ஒட்டையாங்கி கருவமை இருங்கை தெரியாரே புத்தகிரவு இரகசிவா மாத்தே தொய்ப்பாங்க ஓ ஐ ஹார்ட் ரேடியோ தெரியும் ஒட்டையா சியவா போவா.